0: சுனவே இத்துன சுப்ரீம் ரேடியோ சுப்ரீம் ரேடியோ மேக சூப்பர்
1: யூ ஆர் லிஸ்னிங் டு தி வெல்கம் ஷோ
2: அனுக்ரஹய
3: என்எல்பி ஹதஹன ලංකාවේ වැඩිම තෑගි දෙන තෑගි අවස්ථා වැඩිම ලොතරැය්‍ය NLP හඳහන ඔබත් අදම NLP හඳහන බලා ගන්න.